0: உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
5: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. எலைட்கோ.
6: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 5 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நவச்சந்திரன் குழந்தைவேல் மற்றும் ஷாலினி வித்யா பிள்ளை. CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: என்ன பபடிய கத்தல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
8: உங்களுக்கு. அண்ட் ஹாலிடே சீசன் வருது, வீட்டு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசலியில் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன். நீங்க
7: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
9: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
10: 905-270-8800.
9: உதயம் சூப்பர் மார்க்கெட். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
11: நிலவு பாட்டு, நிலவு பாட்டு, ஓர் நாள் கேட்டேன்.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: உங்கள் வருமான வரி சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் வசந்த் விநாயகமூர்த்தி, பர்சனல் மற்றும் கோபரேட் டாக்ஸ், ட்ரக்கிங், ஊபர் டாக்ஸ் ரிட்டர்ன், செல்ஃப் எம்ப்ளாய்ட், ஸ்மால் பிசினஸ் டாக்ஸ் என அனைத்து விதமான கணக்கியல் தேவைகளுக்கும் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் நிறைந்த நிபுணத்துவமான சேவைகளை வழங்குகின்றார் வசந்த் விநாயகமூர்த்தி. இலக்கம் 5200 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 303, மிடில்ஃபீல்ட் மற்றும் பிஞ்ச், ஸ்காப்ரோ. 647-885-3012.
2: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
3: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
5: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். கலையக நேரம் 5:12. நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. செய்திகளை தொடர்ந்து எமது வலிமையான நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ளலாம்.
1: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ்ச்சி அவலி நியூஸ்.
0: வணக்கம். சிஎம்ஆர் தமிழ்ச்சி செய்திகள், வாசிப்பவர் கமல் பாரதி. வடக்கு கிழக்கில் பல இடங்களில் மேதின பேரணிகளும் கூட்டங்களும் நடைபெற்றன. தமிழ் அரசியல் கட்சிகள் மற்றும் தொழிற்சங்கங்கள் மாத்திரமின்றி இந்த முறை தேசிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டமும் நடைபெற்றிருக்கிறது. இது பற்றிய மேலதிக செய்திகளோடு எமது செய்தியாளர் தயாபரன்.
2: இலங்கை தமிழரசு கட்சியின் யாமார்க்கும் குடியெல்லோம் என்ற கருப்பொருளான மேதின நிகழ்வு கிள்ளச்சி மாவட்டத்தில் உணர்வுபூர்வமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. கிள்ளச்சி மாவட்ட தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைந்த ஏற்பாட்டில் பேரெழுச்சியாக மேதின நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அதேவேளை கிழக்கில் தமிழ் தேசிய மேனாள் நிகழ்வு இன்று மாலை மட்டக்களப்பு தென்மேற்கு பிரதேசபைக்குட்பட்ட பட்டிப்பளையில் இடம்பெற்றிருக்கிறது. முன்னதாக கொக்கட்டிச்சோலை சந்திலிருந்து ஆரம்பமான மேதின ஊர்வலம் பட்டிப்பளை விளையாட்டு மைதானம் வரை சென்றிருந்தது. அதேபோன்று கிள்ளச்சியிலும் ஏனையின் வீதியில் பேரணி முன்னெடுக்கப்பட்டிருந்தது. மேதினத்தை சிறப்பிக்கும் வகையிலான பல்வேறு பதாதைகளை ஏந்தியவாறு பொதுமக்கள் கிழக்கிலும் வடக்கிலும் பேரணியாக பயணித்திருந்தனர். பிரகடன உரைகள் நிகழ்த்தப்பட்டுள்ளது. இலங்கை தமிழிசை கட்சியின் மேதின பிரகடன உரைகளும் ஆற்றப்பட்டிருந்தது. இதேவேளை தேசிய மக்கள் சக்தியின் மேதின நிகழ்வு யாழ் நகரில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதுவரை காலம் இல்லாமல் முதல் தடவையாக தேசிய மக்கள் சக்தியில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு மேதின நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்டமை கவனத்தை ஈட்டியிருக்கிறது.
0: நாட்டின் பொருளாதார நெருக்கடி மற்றும் மருந்து விநியோக கட்டமைப்பில் ஏற்பட்டிருக்கின்ற தடைகள் காரணமாக பல அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான வைத்தியர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ தெரிவித்திருக்கிறார். ரூபாவின் வீழ்ச்சி மற்றும் அதிகரித்து வரும் பணவீக்கம் காரணமாக வெளிநாட்டு மருந்து விநியோகஸ்தர்களால் முறையான விநியோகத்தை முன்னெடுக்க முடியாமல் போயிருக்கிறது. அத்துடன் அரசாங்கத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட விலையில் மருந்துகளை இறக்குமதி செய்ய விநியோகஸ்தர்கள் தயக்கம் காட்டி வருகின்றனர். சில மருந்து வகைகள் பதிவு செய்வதில் ஏற்பட்டிருக்கின்ற தாமதமும் இந்த தட்டுப்பாட்டுக்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. முக்கிய நோய்களுக்கான மருந்துகள் தட்டுப்பாடாக உள்ளதால் மருந்தகங்களில் மருந்துகளை பெற்றுக்கொள்வதில் நோயாளர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். சில நோயாளர்கள் அதிக செலவு செய்து வெளிநாடுகளிலிருந்து மருந்துகளை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இது சாதாரண மக்களுக்கு பெரும் நிதிச்சுமையை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே இந்த விவகாரத்தில் அதிகாரிகள் உடனடியாக தலையிடாவிட்டால் சுகாதார சேவைகள் மற்றும் நோயாளர் பராமரிப்பு நடவடிக்கைகள் கடுமையாக பாதிக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி இந்த மாதம் 4 ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். அதன்படி May 15 to 20 வரை நெதர்லாந்து, ஸ்வீடன், நோர்வே மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகளுக்கு அவர் செல்ல உள்ளதாக மத்திய அரசு வட்டாரங்களில் இருந்து தகவல் வெளியாகியிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி தனது ஐரோப்பிய சுற்றுப்பயணத்தின் தொடக்கத்திலேயே அல்லது முடிவிலோ ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கு செல்ல வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நோர்வேயில் 5 to 16 ஆகிய திகதிகளில் நடைபெறவிருக்கின்ற 3rd இந்திய நோர்டிக் உச்சிமாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ளவிருக்கிறார். பொருளாதாரத்தை பன்முகப்படுத்தவும் உலகளாவிய வர்த்தகத்தில் பெருகி வரும் பொதுவான தாக்கத்திலிருந்து அதை பாதுகாக்கவும் மத்திய அரசு எடுத்து வரும் முயற்சிகள் தனக்கு ஊக்கமளிப்பதாக கனடா வங்கியின் ஆளுநர் டிஃப் மெக்கலம் தெரிவித்திருக்கிறார். மத்திய கிழக்கு முதலால் ஏற்படும் எரிசக்தி விலை உயர்வு மற்றும் அமெரிக்க வர்த்தக குழப்பத்தை சுட்டியிருக்கின்ற நீடித்த நிச்சயமற்ற தன்மை ஆகியவையே மத்திய வங்கி அதிகாரிகளின் மனதில் உள்ள 2 முக்கிய கவலைகள் என்று மெக்கலம் தெரிவித்திருக்கிறார். புதிய ஏற்றுமதி சந்தைகளில் பல்வகைப்படுத்துதல் மற்றும் சர்வதேச முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஒழுங்குமுறை கட்டுப்பாடுகளை குறைத்தல் உள்ளிட்ட எதிர்காலத்தில் இதுபோன்ற இடையூறுகளிலிருந்து பொருளாதாரத்தை பாதுகாக்க கனடா எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் உள்ளன என்று அவர் த கார்டியன் செய்தி ஊடகத்திடம் தெரிவித்திருக்கிறார். ஆனால் பொருளாதாரத்தில் நீண்ட காலமாக இருந்து வரும் பலவீனங்களை சமாளிக்க கடந்த ஆண்டில் மத்திய அரசு எடுத்து வரும் முயற்சிகள் தனக்கு ஊக்கமளிப்பதாகவும் இனி எல்லாம் செயலாக்கத்தை பொறுத்தே அமையும் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். ஈரானிய தலைவர் முஜ்தபா கெமேனியின் உடல்நிலை குறித்து வெளியாகும் செய்திகளை ஈரானிய முக்கிய அதிகாரியான மொஹ்சின் கோமி நிராகரித்திருக்கிறார். தலைவர் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதாக மொஹ்சின் கோயமி தெரிவித்திருக்கிறார். ஃபார்ஸ் செய்தி உலகத்தின்படி எதிர்வினைகளை தூண்டுவதற்கு ஊகங்களை பரப்புவதற்கு மேற்கத்திய நாடுகள் செய்யும் முயற்சிகளின் ஒரு பகுதியே இத்தகைய கூட்டுக்கள் என்று கோமி கூறியிருக்கிறார். கமேனியின் உடல்நிலை குறித்த கேள்விகள் ஈரானிய அதிகாரிகளை பகிரங்கமாக பதிலளிக்க அழுத்தம் கொடுப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றன என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். தாக்குதலுக்கு உள்ளான ஒரு கட்டிடத்தில் கமேனி இருந்தபோது அங்கு நிகழ்ந்த தாக்குதலில் காயமின்றி தப்பி பாதுகாப்பான இடத்திற்கு சென்றதாக மொஹ்சின் கோயமி கூறியிருக்கிறார். முஜ்தபா கமேனி பேச்சுவார்த்தைகள் மற்றும் செயல்பாட்டு விடயங்களை கண்காணிப்பது உட்பட நாட்டின் விவகாரங்களை மேற்பார்வையிடுவதில் தொடர்ந்து தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார்.
1: மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

கலையக நேரம் 5:17 நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது அன்பான வணக்கம். இப்பொழுது முதல் கலையகத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க உங்கள் தோழமையுள்ள கமல் பாரதி. இப்பொழுது முதல் 8:30 வரையும் உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு அணிந்து கொள்ளலாம். அலைக்கொண்டு தொலைபேசி இலக்கம் 416-444-6222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வாழை வரும். இன்று மே மாதம் 1ஆம் தேதி. இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நாட்களை கொண்டாடி கொண்டிருக்கின்ற, மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எமது வாழ்த்துக்கள். அதேவேளை இன்றைய நாளில் கடுமையாக உழைத்து உயர்வுக்காக பாடுபடுகின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எமது உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். டொரண்டோவின் தற்போது வெப்பநிலை 8°C இருக்கிறது. சூரிய ஒளி நிரம்பி காணப்பட்டாலும் ஆங்காங்கே முகில் மூட்டமும் சில இடங்களிலே காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. காற்று தெற்கு தெற்கிழக்காக மணித்தியாலத்திற்கு 12 km வகுத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. பார்வை தூரம் 24 km. இன்றைய பின்னரவில் அது குறைந்த வெப்பநிலையாக பூச்சித்துக்கு கீழே 1°C காணப்படும். இன்றைய பின்னரவில் சில இடங்களிலே மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 30% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை சனிக்கிழமை மே மாதம் 2ஆம் தேதி பகல் பொழுதில் அது கூடிய வெப்பநிலையாக 10°C காணப்படும். பகல் பொழுது சூரிய ஒளி நிரம்பி காணப்பட்டாலும் சில இடங்களிலே மலைத்தூரலுக்கான வாய்ப்பு 40% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளைய பின்னரவில் அதி குறைந்த புள்ளியாக 0°C காணப்படும். நாளைய பின்னரவில் சில இடங்களிலே மலைப்பொழிவுக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை மே மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அந்தைய நாளின் அதிகூடிய வெப்பநிலையாக 13°C காணப்படும். அன்றைய நாள் சூரிய ஒளியுடன் கூடிய சிறப்பான நாளாக இருக்கப் போகிறது. அன்றைய பின்னரவில் முகில் மூட்டம் நிறைந்து காணப்படும். அதி குறைந்த வெப்பநிலையாக 8°C இருக்கும். அன்றைய பின்னரவில் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 40% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலைகளிலே மாற்றங்கள் எதுவும் இல்லை. தொடர்ந்தும் 186.9% நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலை இருக்கப் போகிறது. இன்றைய நாளில் மீண்டும் உழைக்கின்ற, தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கின்ற, வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எமது தொழிலாளர் தின வாழ்த்துக்கள்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது வோன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
4: 416-700-2222
2: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
4: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
2: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
4: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
2: 416-271-5992.
4: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
4: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
5: 905-417-6069.
4: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-4

0: 1716069. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.
1: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD
2: கலைக நேரம் 5:28 நேர்களில் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. 8:30 வரையும் உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு அணிந்து கொள்ளலாம். அலையங்கள் 416-644-6222. நிகழ்ச்சியில் அணிந்து கொள்கின்ற முதலாவது நேரை சிந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். அழைப்பில் யார் இருக்கிறீர்கள்?
3: மூர்த்தி ஆயிருக்கிறான் மிசாலேந்து.
2: எப்படி இருக்கிறீர்கள் மூர்த்தி?
3: சுகமா இருக்கிறான். நீங்கள்?
2: நலமாக இருக்கிறோம் மூர்த்தி, நன்றி. என்ன பாடல் திருப்பாடு வந்திருக்கிறீர்கள்?
3: சிரித்து வாழ வேண்டும் சில சிரிப்பில் வாழ்ந்திடாதே, அந்த பாடல்.
2: ஆரம்பத்திலேயே நல்ல ஒரு அருமையான தத்துவ பாடல். சரி, இதோ உங்களுடைய திரையில் பாடல் ஒலிக்கிறது மூர்த்தி. கேட்டு மகளுங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
3: நன்றி. வணக்கம்.
2: நன்றி. வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு TM சவுந்தரராஜன், பாடல் காணிசை மெல்லிசை மன்னர் ரமேசி சுனாதன், பாடல் வரிகள் கவிஞர் புலமை பித்தன். ஒழிக்கிறது உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திற்காக பாடல்.

0: கலைக நேரம் 5:33 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் டிவி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் நீங்கள் மனித உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானிலை வரும் நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: பாடல் வந்து சாந்தி படத்துல நெஞ்சத்திலே நீ நேத்து வந்தாய். அதுக்கு முந்தி எனக்கு அந்த உழைத்து வாழ்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது தொழிலாளர் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டுள்ள பாட்டுக்கு
0: நன்றி. உங்களுக்கு முறித்தாகட்டும் வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம்.
2: சமையல் கட்டில இருந்து ஒரே பாட்டும் பஜனையுமா இருக்கு, என்ன நடக்கிறது?
3: நோக்கு எப்பயுமே கிண்டல் தாண்டியமா. சிஎம்ஆர் தமிழச்சி கேட்டியோன்னோ நம்ம காலத்து பாட்டெல்லாம் போட்டு இருக்காண்டி.
2: ஓ, நீங்க வைர மாளிகை சொல்றீங்களா?
3: அதத்தான் சொல்றேன்.
0: ஒழிக்கும் பாடல் சாந்தி திரைப்படத்திற்காக ஒழிக்கிறது. 1965 வெளிவந்த திரைப்படம். பாடல் காணிசை மெல்லிசை மன்னர்கள், விஸ்வநாதன் ராமமூர்த்தி. பாடல் வரிகள் கவியரசு கண்ணதாசன். பாடல் சுசீலாவின் குரலில் ஒலிக்கிறது.

0: காலை நேரம் 5:39 நேரங்களில் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழச்சியின் 24 தமிழ் ஒலிபரப்பு. இரவு 8:30 வரை உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் செல்வகுமார்,
0: நலமாக இருக்கிறோம் செல்வகுமார். நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? சரி, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? வெளியிலா வீட்டிலா? வெளியிலே போய் கொண்டிருக்கிறீர்கள். மலைத்தூரில் என்று கூறினீர்கள். கவனம் நினைந்து விடாதீர்கள். என்ன பாடல் தெரியும்?
1: எனக்கு கருப்பு படத்துல இருந்து நான்கு பேரும் அந்த படம். அதற்கு முதல் அனைத்து தொழிலாளர்களுக்கும் எனது தொழிலாளர்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: சரி, உங்களுக்கு முறித்தாவட்டும் வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி,
0: வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு சிலம்பரசன், அசல் கோலார், சாய் அபயங்கர். பாடல் காணிசை சாய் அபயங்கர், பாடல் வரிகள் அசல், கோலார் மற்றும் அருண்.

0: கலைஞர் நேரம் 5:43 நேர்களில் கேட்டுக்கொடுப்பது சிஎம்ஆர் தமிழ் ஸ்டீன் 24 தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: அழைப்பிலே யார் இருக்கிறீர்கள்? நலமாக இருக்கிறோம் எட்மன், நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம்.
0: சரி, இங்கே வீட்டில் இருக்கிறீர்களா, வெளியில் இருக்கிறீர்களா?
1: என்ன
0: பாடல்?
1: எனக்கு என்ன படம் தெரியல, அறிகிறோம் படிச்ச ஏதோ ஒரு பாட்டு, அந்த பாட்டு கேட்கிறேன்.
0: சரி, அந்த பாடல் வந்து உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல், உங்களுக்கு தெரிவித்து ஒழிக்கிறது.
1: நன்றி
0: எட்மன். மீண்டும் சந்திக்கலாம். ஒழிக்கும் பாடல் ஹரிஹரனின் குழுவில் ஒழிக்கிறது. பாடல் காணிசை எஸ் ஏ ராஜ்குமார்.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
1: Working for you.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
3: மியூசிக் கனெக்ட்ஸ்.
2: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 5ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நவச்சந்திரன் குழந்தைவேல் மற்றும் ஷாலினி வித்யா பிள்ளை. சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044
5: கலைக நேரம் 5:51 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கிற நிறை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம்.
5: நலமாக இருக்கிறோம். நன்றி கண்ணன், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
6: பாடலொடிக்கிறது
5: கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
6: நன்றி. நன்றி.
5: வணக்கம். ஒழிக்கும் பாடல் படகோட்டி திரைப்படத்திற்காக மெல்லிசை மன்னர்களின் இசையில் TM சௌந்தரராஜன், P. சுசீலா.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். ஈரடியால் உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 67. வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோள்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: கலைக நேரம் 6:02.
0: மணித்தியால செய்திகள்.
2: CMR தமிழ் HD ஹவர்லி நியூஸ்.
1: வணக்கம். CMR தமிழ் HD செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி. நாட்டு மக்கள் தம்பக்கம் இருப்பதாகவும், அதனால் இந்த அரசாங்கத்தை அசைக்க முடியாது என்றும் அனுர்குமார் திசாநாயக்கா தெரிவித்திருக்கிறார். நுவரெலியாவில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் மீதின கூட்டத்திலேயே அனுர்குமார் திசாநாயக்கா இப்படி கூறியிருக்கிறார். இது பற்றிய மேலதிக செய்திகளோடு எமது செய்தியாளர் தயாபரன்.
3: இந்த நாட்டில் சட்டம் என்பது அனைவருக்கும் சமமானது. ஊழல் மற்றும் மோசடியில் ஈடுபட்டவர்கள் அதிக அளவில் சிறை செல்லும் ஆண்டாக 2026 அமையும் என இலங்கை ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கா தெரிவித்திருக்கிறார். எதிரணி உறுப்பினர்கள் 5 அல்லது 10 பேர் வீதிக்கு இறங்குவதால் அரசாங்கத்தை கவிழ்த்து விட முடியாது. மக்களால் உருவாக்கப்பட்ட அரசாங்கம் இதுவாகும். எனவே அடுத்த பல வருடங்களுக்கு இதனை யாராலும் அசைக்க முடியாதெனோ இலங்கை ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கா தெரிவித்திருக்கிறார். நெருவியால் இன்று நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நாம் ஆட்சிக்கு வந்து 1.5 வருடங்களே ஆகின்றன. அரசாங்கத்தை அசைக்க முடியாது. ஏனென்றால் மக்கள் அரசாங்கத்தின் பக்கம் நிற்கிறார்கள். நாட்டை படிப்படியாக கட்டியெழுப்பதற்கு தெளிவான திட்டம் நம்மிடம் இருப்பதாகவும் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கா தெரிவித்திருக்கிறார்.
1: 1983 நியமனம் பெற்ற 402 ஆசிரியர்களின் ஒன்று கூடல் நிகழ்வு இந்த மாதம் 9 தேதி சனிக்கிழமை காலை 9:30 கொட்டகலை ஹில்குல் விருந்தகத்தில் நடைபெறவிருக்கிறது. பெருந்தோட்ட பாடசாலைகளில் நிலவிய ஆசிரியர் பற்றாக்குறையை ஓரளவு நிவர்த்தி செய்யும் வகையில் அமரர் சோமிமூர்த்தி தொண்டமான் மேற்கொண்ட முயற்சியின் பயனாக 1983 மே மாதம் 2 தேதி 402 பேர் ஆசிரியர் நியமனத்தை பெற்றுக்கொண்டனர். அவர்களில் பெரும்பாலான மலையக இளைஞர்கள் உட்பட வடக்கு கிழக்கு மற்றும் முஸ்லிம் ஆசிரியர்களும் அடங்கியிருந்ததோடு பெருந்தோட்ட பாடசாலைகளுக்கே நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களின் அர்ப்பணிப்பு நிறைந்த சேவையால் மலையகத்தில் கல்வி வளர்ச்சி ஏற்பட்டதோடு பல பாடசாலைகள் மூடப்படும் ஆபத்திலிருந்து காப்பாற்றப்பட்டிருந்தன. அவ்வாறு நியமனம் பெற்ற ஆசிரியர்களின் பலர் அதிபர்களாக, ஆசிரிய ஆலோசகர்களாக, கல்வி பணிப்பாளர்களாக, உதவி கல்வி பணிப்பாளர்களாக, விரிவாளர்களாக பதவி வகித்து ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். இந்த ஆண்டோடு தமது நியமனத்தில் 43 வருட சேவையை நினைவு கூறும் அவர்கள், நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வருகை தந்து ஒன்று கூடல் நிகழ்வில் பங்கு கொள்ள உள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கான ஏற்பாடுகளை நுவரெலியா மாவட்டத்தைச் சேர்ந்த ஓய்வுநிலை கல்வித்துறை சார்ந்தவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். விமான எரிபொருள் விலை உயர்வால் ஹஜ் பயணிகள் கூடுதலாக 10,000 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என ஹஜ் குழு உத்தரவிட்டிருக்கிறது. ஈரான் போர் காரணமாக உலக அளவில் விமான எரிபொருள் விலையில் ஏற்பட்டுகின்ற கடும் உயர்வு காரணமாக இந்த ஆண்டு ஒவ்வொரு ஹஜ் பயணியிடமும் வசூலிக்கப்படும் விமான கட்டணத்தை இந்திய ஹஜ் குழு 10,000 ரூபாயாக உயர்த்தியிருக்கிறது. எனினும் தீவிர பேச்சுவார்த்தைகள் மூலம் இந்த விலை உயர்வு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. 2026 ஹஜ் பயணத்தின் விமான கட்டணத்தில் ஒருமுறை மட்டும் செய்யக்கூடிய திருத்தத்திற்கு சிறுபான்மையினர் விவகார அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளதாக இந்திய ஹஜ் குழு வெளியிட்ட சுற்றறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டிருக்கிறது. திருத்தப்பட்ட இந்த விமான கட்டணத்தின்படி பயணிகள் புறப்படும் இடம் எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு பயணியும் கூடுதலாக 100 அமெரிக்க டாலர் தொகையை செலுத்த வேண்டும். 400 அமெரிக்க டாலருக்கும் அதிகமாக உயர்த்த வேண்டும் என்று விமான நிறுவனங்கள் விடுத்த தீவிர கோரிக்கைகளை ஆராய்ந்த பின்னர் கூடுதல் விமான கட்டண தொகையான 10,000 ரூபாயை மே 15 தேதிக்குள் செலுத்த வேண்டும் என்றும் அந்த சுற்றறிக்கை மேலும் தெரிவித்திருக்கிறது. மென்மரத் தொழிலுக்கு அமெரிக்காவுடனான எதிர்கால வர்த்தக பேச்சுவார்த்தைகள் பயனளிக்கவில்லை என்றால் மரத்துறைக்கு கூடுதலாக $1 பில்லியன் மத்திய அரசு உயர்த்தியாக வேண்டும் என எதிர்பார்ப்பதாக பிரிட்டிஷ் கொலம்பியாவின் வனத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ வர்த்தக ஒப்பந்தத்தின் நிலுவையில் உள்ள மறு பேச்சுவார்த்தையில் வனத்துறையும் சேர்க்கப்பட வேண்டும் என்பதை ஒட்டவாவிற்கு நினைவூட்ட பிரிட்டிஷ் கொலம்பியா ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தும் என்று வனத்துறை அமைச்சர் ரவி பர்மர் தெரிவித்திருக்கிறார். அவ்வாறு சேர்க்கப்படாவிட்டால் கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் நாடு முழுவதும் இத்துறைக்கு கனடா வழங்கியிருக்கின்ற $2 பில்லியன் அதிகமான ஆதரவை இரட்டிப்பாக்கும் அல்லது மும்மடங்காக்கும் என்று மாகாணம் எதிர்பார்ப்பதாக அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். தொழில்துறையை பன்முகப்படுத்தவும் தொழிலாளர்களுக்கு ஆதரவு அளிக்க அரசாங்கத்திடம் கூடுதல் நிதியை கேட்க தனது மாகாணம் அஞ்சாது என்று அமைச்சர் மேலும் தெரிவித்திருக்கிறார். ஈரானுக்கு எதிரான ஒரு சாத்தியமான இராணுவ தாக்குதல் உடனடியாக நிகழக்கூடும் என்று அமெரிக்க ஜனநாயக கட்சி செனட்டர் ரிச்சர்ட் ப்ளூமென்டல் எச்சரித்திருக்கிறார். CNN உலகத்திற்கு அளித்த போட்டியில் சில தகவல்களிலிருந்து ஒரு உடனடி இராணுவ தாக்குதல் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக உள்ளன என்ற எண்ணம் தமக்கு ஏற்பட்டதாக ப்ளூமென்டல் தெரிவித்திருக்கிறார். இந்த சாத்தியக்கூறு மிகவும் கவலையளிப்பதாக அவர் குறிப்பிட்டார். இது அமெரிக்க படைகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் பெரும் உயிரிழப்புகளுக்கு வழிவகுக்கக்கூடும் என்றும் அவர் எச்சரித்தார். மேலும் பதட்டம் அதிகரித்தால் அமெரிக்க படை வீரர்கள் நேரடியாக மோதலுக்குள் இழுக்கப்படலாம் என்று அவர் தெரிவித்தார்.
0: மனத்தியாள செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.

கலைக நேரம் 6:07 நேர்கள் கேட்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் சீன் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. நிகழ்ச்சியிலே 8:30 வரையும் உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். 416-644-2222. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை பார்த்துவிடலாம். 9:00

செல்சியஸாக இருக்கிறது. சூரிய ஒளி காணப்பட்டாலும் ஆங்காங்கே முகில் மூட்டமும் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. காற்று வடக்கு வடகிழக்காக மணிச்சாரத்திற்கு 9 கிலோமீட்டர் பகுதியில் வீசிக் கொண்டிருக்கிறது. பார்வை தூரம் 24 கிலோமீட்டர். இன்றைய பின்றவில் அது குறைந்த வழியாக 0 கீழே 1 செல்சியஸ் காணப்படும். இன்றைய பின்றவில் சில பகுதிகளிலே மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 30% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருள் விலைகளிலே மாற்றங்கள் எதுவும் இல்லை. தொடர்ந்தும் 186.9% நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலை இருக்கப் போகிறது. நிகழ்ச்சியில் நீங்கள் முடிந்து உங்கள் தெரிவு உங்கள் விருப்பப்பாடுகளை கேட்கலாம். அளிக்கக்கூடிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகிற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானலை வரும். அந்த வகையிலே முகநூல் வாயிலாக இணைந்திருக்கின்ற நேயர்கள் ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார். மங்களம் மோகன் இணைந்திருக்கிறார். அவர் இனிய மாலை வணக்கம் கமல்வாதி, நீங்கள் நலமா என்ற கேள்வியை வைத்திருக்கிறார். மாலை வணக்கம், நலமாக இருக்கிறேன். உங்களுடைய நலத்துக்கும் இறைவன் அருள் புரியட்டும். அவர் சின்னஞ்சிறு கிளியை திரைப்படத்திலிருந்து மலேசியா வாஸ்தவனேஷ் ஜானகி பாடிய வைகை நீராட வானில் தேரோட என்ற பாடலை தருவீர்களா என்ற கேள்வியை வைத்திருக்கிறார். இதோ உங்களுடைய தெருவில் பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழுங்கள்.

காலை நேரம் 6:13 நேர்கள் கேட்டுக்கொண்டு புதிய சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில அடுத்து இணைந்து கொள்கின்ற நேரை சந்திக்கலாம். வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்? சரி, என்ன பாடல் திருவாடு வந்திருக்கிறீர்கள்? சரி, இதோ உங்களுடைய பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு பி வி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா.

0: கலக நேரம் 6:17 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் செய்தியின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கிற நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: நன்றி.
0: பாடல் வைக்கிறது கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி.
0: நன்றி. வணக்கம்.

கலைஞரின் 6:21 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஸ்ரீ 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே நீங்கள் முடிந்து உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். அளிக்கக்கூடிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகிற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானிலை வரும்.

இனிய மாலை வணக்கம். கமல் பாரதி என்று தெரிவித்திருக்கிறார். மாலை வணக்கம். நீங்கள் நலமா என்ற கேள்வியை வைத்திருக்கிறார். நான் நலம், உங்களுடைய நலத்துக்கும் இறைவன் அருள் புரியட்டும். இன்றைக்கு எனக்கு குயிலே குயிலே என்ற திரைப்படத்தில் வந்த பால் நிலா வழியில் காதல் கீதம் நான் பாடுவேன் என்ற பாடலை ஒளிபரப்பியவர்களா, மிக்க நன்றி என்று தெரிவித்திருக்கிறார். இதோ உங்களுடைய தெருவில் பாடல் ஒலிக்கிறது. பாடலை கே ஜி ஜேசுதாஸ் பாடியிருக்கிறார். பாடலுக்கான இசையை இசையமைப்பாளர் ஷியாம் வழங்கியிருக்கிறார். இதோ உங்களுடைய தெருவில் ஒலிக்கிறது அந்த பாடல்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
3: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
4: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
4: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266.
6: Hi darling, காசு அனுப்பினா வந்ததா?
7: இல்லடா.
6: ஹலோ, காசு வந்ததாடா?
7: இன்னும் வரல. காசு
6: காசு வந்துச்சா?
7: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
8: What's happening? So sad.
9: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 905-456-8433.

0: கலக நேரம் 6:30 நேர்கள் கேட்கொண்டு சிஎம்ஆர் தமிழ் ஸ்ரீ 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கிற நேரை சந்திக்கலாம். வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள் நிஷா?
1: நல்லா இருக்கிறோம்,
0: நன்றி. வீட்டு வேலையெல்லாம் முடிந்து விட்டதா அல்லது இனித்தானா?
1: நான் இப்ப சமையல் செய்து கண்டிப்பேன்.
0: சரி, என்ன பாடல் திருவிழா வந்திருக்கிறீர்கள் இந்த நேரத்தில்?
1: எனக்கு பாடல் சொல்லாமலே படத்துல சொல்லாதே சொல்ல சொல்லாதே அந்த பாட்டு, அந்த பாடலோட சேர்த்து அனைத்து உழைப்பாளிகளுக்கும் இனிய உழைப்பாளர் தின வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு இந்த பாடலும் சொல்றேன்.
0: நன்றி. இது உங்களுக்கு பாடல் உடைக்கிறது, கேட்டு மகன்கள் மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, எனக்கு
0: நன்றி, வணக்கம். முடிக்கும் பாடலோடு ஹரிஹரன், சித்ரா.

0: கடைக நேரம் 6:35 நேர்களில் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் TV 24 மணி நேர தமிழ் ஒளிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேரே சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் கமல் பாரதி. செல்வி,
0: எப்படி இருக்கிறீர்கள் செல்வி?
1: பலமாக இருக்கிறேன், நன்றி. நீங்கள்?
0: பலமாக இருக்கிறோம், நன்றி. இன்று என்ன பாடல் தெரிவு?
1: எல்லா உழைப்பாளர்களுக்கும் உழைப்பாளர் நாள் வாழ்த்துகள்.
0: உங்களுக்கு முறித்தாகட்டும்.
1: நன்றி. எனக்கு காதல் கீதம் படத்தில் இருந்து பெண்மை கொண்ட மௌனம் என்ற பாடல்.
0: சரி, இதோ உங்களை தெரிவில் பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி.
0: நன்றி, வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு SP பாலசுப்ரமணியம்.

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-667-7200 ஆண்டுகள் பல உருண்டோடி விட்டன. நம்மை விட்டு பிரிந்த அந்த குரல், சிரிப்பு, நினைவுகள் மறைந்து விடுகின்றன. நாளை பிரிந்த அந்த நினைவுகளை பாதுகாக்க வேண்டாமா? அவர்களின் வாழ்க்கை நினைவுகள் அழியாமல் பாதுகாக்க தமிழர்களுக்கான பிரத்யேக டிஜிட்டல் நினைவுத்தளம் நினைவில்.com. உறவுகளுடன் இணைந்து நினைவு நிகழ்வுகளை பகிர நினைவில்.com. 1-866-290-6699.
2: கடைக நேரம் 6:41 நேர்களில் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கிற நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். அழைப்பில் யார் இருக்கிறீர்கள்?
3: நான் பவி கதைக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
2: நலமாக இருக்கிறோம் பவி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
3: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன். வெயில முடிஞ்சு வீட்டை ஓய்க்கொண்டிருக்கேன். வீட்டை ஓய்க்கொண்டு கேட்க உங்களுடைய ஒரு பாட்டு கேட்போம்.
2: என்ன பாடல்?
3: எனக்கு அந்த செம்பருத்தி படத்துல இருந்து மனோ பாடினது, நக்க நடு கடலின் இல்லையா, அந்த அந்த பாட்டு.
2: மனோவும் நாகூரிய மணிஃபாவும் பாடிய பாடல்.
3: நல்ல பாட்டு.
2: சரி, இதோ உங்களுக்கு பாடல் ஒழிக்கிறது. கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
3: நன்றி.
2: வணக்கம்.

0: கலைஞர் நேரம் 6:47 நேர்கள் கேட்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஸ்ரீ 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற ஆர்த்தனையர் வணக்கம். நன்றி, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமா இருக்கிறோம். அனைத்து நேயர்களுக்கும் சகோதரருக்கும் நமது உழைப்பாளர்களின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு
0: உங்களுக்கு முறித்தாகட்டும்.
1: சிவப்பு மலை படத்தில் இருந்து எரிமலை எப்படி பார்க்கும்
0: சரி, இதோ உங்கள் துறையில் பாடல் ஒழிக்கிறது கேட்டு மகன்கள் மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி
0: நன்றி வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு TM சவுந்தரராஜன்.

கொடுக்கும். புலவர் வீட்டு தேனும் கூட உப்பு கறிக்கும், அதில் கண்ணீர் மிதக்கும். செருப்பென உழைத்தவர், வரத்தென இழைத்தவர், சுட சுட அழுதவர், அடிக்கடி இற

0: மிசிசாகா பிரம்ப்டன் மக்களுக்கு நல்லதொரு உணவகம் மாயாஸ் உணவகம். இலங்கை இந்திய உணவு வகைகள் சுட சுட, விதவிதமான சிற்றுண்டிகள், பலகாரங்கள், டேக் அவுட், கேட்டரிங், டெலிவரி. மாயாஸ் உணவகம், ஊபர் ஈட்ஸ், டோ டேஷ், ஸ்கிப் த டிஷ் வசதிகளும் உண்டு. பிரம்ப்டனில் ரதர்ஃபோர்ட் ரோட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட்டில் இலக்கம் 263, குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், யூனிட் 2, 905-497-7977. ஆன்லைனில் மெனுக்களை பார்வையிட tastymayas.com.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
3: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: கலை நேரம் 6:56 நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். காற்று நான் வந்ததுக்கு
0: எப்படி இருக்கிறீர்கள்?
1: வேலை செய்யற நீங்க சந்தோஷமா இருக்கிறோம். உழைப்பாளிகள் செய்யறோம் தானே, சந்தோஷமா இருக்கணும். இப்போ
0: என்ன பாடல் தெரியுது?
1: பல்லாண்டு கால உடத்திலிருந்து புதியதோர் இளஞ்சி ஒண்ணு, சௌந்தர்ராயன் பாடின பாட்டு.
0: இது உங்களுடைய பாடம் முடிக்கிறது.
1: இந்த பாட்டு எடுத்து வந்ததுக்கு நன்றி. ட்ரைவன் இவ்வளவு இரண்டு ட்ரைவன் கிடைக்கல.
0: சரி,
1: நன்றி.
0: இதோ இன்று ஒழிக்கிறது கேட்டு மகளிர்கள் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.

0: உறவும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: கலைக நேரம் 7:01.
0: மனத்தியால செய்திகள்.
2: CMR Tamil HD Hourly News.
1: வணக்கம். CMR தமிழ் HD செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி. பலிகாமம் வடக்கில் இராணுவ முகாமுக்கு முன்பாக மே தினத்தையொட்டி போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டது. இதில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் இருக்கும் காணிகளை விடுவிக்கும்படி காணி உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இது பற்றிய மேலதிக செய்திகளோடு எமது செய்தியாளர் தயாபரன்.
3: மே தினமான அன்று ஜாழ்ப்பாணத்தில் வலிகாமம் வடக்கு பகுதியில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு கோரி காணி உரிமையாளர்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். போராட்டமானது வலிகாமம் வடக்கு பகுதியில் ராணுவ முகாமுக்கு முன்பதாக இடம்பெற்றிருந்தது. வலிகாமம் வடக்கில் மக்கள் 1990 ஜூன் மாதம் சொந்த இடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் அந்த பகுதி இளைஞரசினால் உயர் பாதுகாப்பு வலயம் அறிவிக்கப்பட்டிருந்தது. யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்த நிலையில் அந்த பகுதியிலிருந்து பாதுகாப்பு தரப்பினர் வெளியேறாத நிலையில் அவை உயர் பாதுகாப்பு வலயமாக வெப்பனப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் காணிகளை விடுவிக்குமாறு பல வருடங்களாக காணி உரிமையாளர்கள் போராடி வருகின்றனர். அதன் பிரகாரம் தொழிலாளர் தினமான இன்றைய தினமும் சையட்டி பகுதியில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்த பகுதிகளை கைவிட்டு கிண்ணச்சி பகுதிக்கு படை முகாம்களை மாற்றப்போவதாக கோத்தபாய ராஜபக்சே ஆதரவு தரப்புகள் தற்போது அரசு மீது குற்றச்சாட்டுகளை எழுப்பி வருவதும் குறிப்பிடத்தக்கதாகும்.
1: சுகாதாரத்துறையினரின் பாதுகாப்பு தொடர்ந்து அச்சுறுத்தலுக்குள்ளாகி வரும் நிலையில் பெண் வைத்தியர்களின் கௌரவத்தை பாதுகாக்க சுகாதார அமைச்சர் தவறிவிட்டதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க தெரிவித்தார். கொழும்பில் வியாழக்கிழமை இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். மேலும் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த 14 பெண் வைத்தியர்கள் தங்கியிருந்த விடுதியில் அவர்கள் குளிப்பதை 19 வயதுக்குட்பட்ட தேசிய கிரிக்கெட் வீரர்கள் இருவர் ரகசியமாக வீடியோ எடுத்திருக்கிறார்கள். நாட்டின் நட்பெயரை பிரதிபலிக்கும் விளையாட்டு வீரர்களின் இத்தகைய இழிவான செயல் கண்டிக்கத்தக்கது. இதுகுறித்து விளையாட்டு மற்றும் கல்வி அமைச்சர்கள் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்த விடயத்தில் சுகாதார அமைச்சர் மௌனம் சாதித்து வருவது கவலை அளிக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த நிலையில் கிராமப்புற வைத்தியசாலைகளில் பணியாற்றும் பெண் ஊழியர்களின் பாதுகாப்பை அமைச்சு எவ்வாறு உறுதிப்படுத்தும் என அவர் குறிப்பிட்டார். தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்ற சந்தேக நபர்கள் தொடர்பான விசாரணைகளில் எவ்வித அரசியல் தலையீடுகளும் இருக்கக்கூடாது என்றும் வைத்தியர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த கோரி காவல்துறை அதிபர் மற்றும் சுகாதார அமைச்சருடன் அவசர பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க உள்ளோம் எனவும் அவர் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி இந்த மாதம் 4 ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். அதன்படி மே 15 முதல் 20 வரை நெதர்லாந்து, ஸ்வீடன், நோர்வே மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகளுக்கு அவர் செல்ல உள்ளதாக மத்திய அரசு வட்டாரங்களிலிருந்து தகவல் வெளியாகியிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி தனது ஐரோப்பிய சுற்றுப்பயணத்தின் ஆரம்பத்திலேயே அல்லது முடிவிலோ ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கு செல்ல வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நோர்வேயில் 5 மற்றும் 16 நடைபெறவிருக்கின்ற 3வது இந்திய நோர்டிக் உச்சிமாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ளவிருக்கிறார். மென்மர தொழிலுக்கு அமெரிக்காவுடனான எதிர்கால வர்த்தக பேச்சுவார்த்தைகள் பயனளிக்கவில்லை என்றால் மரத்துறைக்கு கூடுதலாக பல மில்லியன் டாலரை மத்திய அரசு உதவியாக வழங்க வேண்டும் என எதிர்பார்ப்பதாக பிரிட்டிஷ் கொலம்பியாவின் வனத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ வர்த்தக ஒப்பந்தத்தின் நிலுவையிலுள்ள மறுபேச்சுவார்த்தையில் வனத்துறையும் சேர்க்கப்பட வேண்டும் என்பதை ஒட்டவாவிற்கு நினைவூட்ட பிரிட்டிஷ் கொலம்பியா ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தும் என்று வனத்துறை அமைச்சர் ரவி பர்மர் தெரிவித்திருக்கிறார். அவ்வாறு சேர்க்கப்படாவிட்டால் கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் நாடு முழுவதும் இத்துறைக்கு கனடா வழங்கியிருக்கின்ற 2 பில்லியன் டாலருக்கும் அதிகமான ஆதரவை இரட்டிப்பாக்கும் அல்லது மும்மடங்காக்கும் என்று மாகாணம் எதிர்பார்ப்பதாக அவர் கூறியிருக்கிறார். தொழில்துறையை பன்முகப்படுத்தவும் தொழிலாளர்களுக்கு ஆதரவளிக்க அரசாங்கத்திடம் கூடுதல் நிதியம் கேட்க தனது மாகாணம் அஞ்சாது என்று அமைச்சர் மேலும் தெரிவித்தார். லெபனானின் நபதியா மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற குடியிருப்பு ஒன்றின் மீது நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் லெபனான் இராணுவத்தைச் சேர்ந்த வீரர் மற்றும் அவரது குடும்பத்தினர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியதாக லெபனானின் தேசிய செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. வியாழக்கிழமை நடந்த இந்த தாக்குதலை லெபனான் இராணுவம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. அத்துடன் இது ஒரு குடியிருப்பு மீதான நேரடி தாக்குதல் என்று லெபனான் இராணுவம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் நேற்றைய தினத்தில் மாத்திரம் தென் லெபனானில் நடத்தப்பட்ட இஸ்ரேலின் தாக்குதல்களில் 28 பேர் வரை கொல்லப்பட்டிருக்கிறார்கள். டயர் துறைமுக நகரம் மற்றும் சர்ச்சைக்குரிய இன்ட் ஜெபில் நகரை சுற்றியிருக்கின்ற பகுதிகளில் முந்தைய நாளிலிருந்து 70 மேற்பட்ட தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக அது கூறியிருக்கிறது. பலர் கொல்லப்பட்டனர் மற்றும் காயமடைந்தனர். அதே நேரத்தில் வீடுகள் மற்றும் உள்கட்டமைப்புகள் அழிக்கப்பட்டன. பெய்ரூட்டில் உள்ள சுகாதார அமைச்சகத்தின்படி மார்ச் மாத ஆரம்பத்தில் போர் ஆரம்பித்ததிலிருந்து 2,586 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள்.
0: மனத்தியாள செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

கலைஞர் நேரம் 7:06 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழச்சினி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. இரவு 8:30 வரை உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகிற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழச்சினின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானிலை வரும். டொரண்டோவின் தற்போது வெப்பநிலை பார்த்துவிடலாம். 9°C இருக்கிறது. சூரியஒளி நிரம்பி காணப்பட்டாலும் ஆங்காங்கே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. காற்று வடமேற்காக மணித்தியாலத்திற்கு 18 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. பார்வை தூரம் 24 கிலோமீட்டர். இன்றைய பின்றவில் அதி குறைந்த புள்ளியாக 0°C காணப்படும். இன்றைய பின்றவில் சில இடங்களிலே மிருதுவான மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 30% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மே மாதம் 2ஆம் தேதி நாளை சனிக்கிழமை அதிகூடி வெப்பநிலையாக 10°C காணப்படும். நாளை பகல் பொழுது சூரியஒளி நிரம்பிய நாளாக இருக்கும். சில இடங்களில் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 40% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளைய நாளில் குறைந்த வெப்பநிலையாக 0°C காணப்படும். நாளைய பின்னிரவிலும் மழைப்பொழிவு தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருள் நிலைகளிலே மாற்றங்கள் எதுவுமில்லை. தொடர்ந்தும் 186.9% நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலை இருக்கப் போகிறது. ஒழிக்கும் பாடல் லீடர் திரைப்படத்திற்காக ஒழிக்கிறது. ஜிப்ரனின் இசையிலே ஸ்வேதா மோகன், கபில் கபிலன் ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் இது.

0: கடைக நேரம் 7:13 நிமிடம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் சார், சொல்லுங்க, எப்படி நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நான் நலமா வச்சா, அம்மா அம்மா வச்சா, அவங்களோட நேர்ச்சியை சந்தோஷமா இருக்கேங்க.
0: சரி, என்ன பாடல் திருவிழா வந்திருக்கிறீர்கள்?
1: காலஞ்சென்ற பிச்சையா பாட செல்ல பாட பாடல் செப்பது.
0: சரி, இதோ உங்களுடைய திருவிழா பாடல் ஒழிக்கிறது, கேட்டு மகளுங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வாழ்த்துக்கு நன்றி, மீண்டும் சந்திப்போம். வணக்கம் வணக்கம்.
0: சரி, நன்றி, வணக்கம். அவருடைய தெளிவாக ஒழிக்கிறது தேனி செல்லப்பா பாடிய பாடலொன்று. இது தாயக பாடல் அல்ல என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள்.

0: பெறும். கலைக நேரம் 7:17 கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 நேர தமிழ் ஒளிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? சரி, என்ன பாடல்களை விட வந்திருக்கிறீர்கள்?
1: எனக்கு இந்த மின்வெட்டு நாளின் மின்சாரம் போல வந்தாய் அந்த பாட்டு.
0: சரி, இதோ உங்களுடைய திரையில் ஒலிக்கிறது பாடல். கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி அண்ணா.
0: நன்றி, நன்றி, வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு மோயிட் சுவான், ஸ்ரேயா கோஷல். அனிருத்தின் இசையில் கவிஞர் வாலியின் வரிகளிலே ஒலிக்கிறது பாடல் எதிர்நீச்சல் திரைப்படத்திற்காக.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4661.
2: கலை நேரம் 7:24 நிமிடம். நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்றார் தனியார். வணக்கம்.

0: வணக்கம். நான் கலியூர் தான் கேட்கிறேன் தம்பி.
1: எப்படி இருக்கிறீர்கள்?
0: நல்ல சுகமா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: நலமாக இருக்கிறோம். என்ன பாடல் தெரிவு?
0: இன்றைக்கு பாடல் வந்து இன்றைக்கு உழைப்பாள் தினம் தானே. நாங்கள் எங்களோட சிஎம்ஆர்ல சிஎம்ஆர் அறிவிப்பாளர் செந்தில்நாதன் தயாரிப்பில் கேள்விக்கு என்ன பதில் அப்படி அப்படி ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டை கேட்கிறேன் நம்பி விரும்பி.
1: சரி, இதோ உங்கள் தெரிவில் பாடல் ஒழிக்கிறது. கேட்டு மகளங்கள் மீண்டும் சந்திக்கலாம்.
0: வாய்ப்புக்கு நன்றி தம்பி.
1: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலின் வரிகள் எஸ் டி செந்தில்நாதன் எழுதியது. பாடல் AI தொழில்நுட்பத்தில் உருவாகியிருக்கிறது.

0: எவ்ரிதிங் ஓகே நோ ப்ராப்ளம் வந்துச்சு நம்ம
1: பார் கிளம க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி
2: கஸ்டமர் யூ ட்ரைங் டு ரீச் இஸ் நாட் அவேலபிள்
3: பிரதி செல்வம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ் டெட் கன்சலிடேஷன் அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கிறீர்களா உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
4: 6,000 வாரத்துக்கு $67 மட்டுமே மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல் அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா
5: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
6: கலைய நேரம் 7:30 நேர்கள் கேட்டுக்கொண்டு CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேர் வணக்கம்
7: வணக்கம் வெண்பா
6: எப்படி இருக்கிறீர்கள்
7: நன்றி
6: வணக்கம் ஒலிக்கும் பாடலோடு ஹரிஹரன் சுஜாதா

0: கலைஞர் நேரம் 7:36 நேர்கள் கேட்டுக்கொண்டு பதிவு செய்யுமா தமிழ் ஸ்ரீ 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் சிவந்தி கலைக்கிறன், எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கிறோம் சிவந்தி, நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமாக இருக்கிறேன், நன்றி.
0: என்ன பாடல் தெரிவீன்று?
1: ரஜேந்திரா திரைப்படத்தில் இருந்து ஊருக்கு முதல் வணக்கம்.
0: சரி, இதோ ஒழிக்கிறது உங்கள் தெரிவில் பாடல் கேட்டு மகிழுங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு தேனிச்சை தென்றல் தேவா.

0: கடைக நேரங்கள் மணி 42 நிமிடம் நேர்கள் கேட்கொண்டு சிஎம்ஆர் தமிழ் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்றார் தனியார். வணக்கம்.
1: வணக்கம் காம்பாடு, நான் நம்பி வைக்கிறேன்.
0: எப்படி இருக்கிறீர்கள்?
1: அந்த மாதிரி இருக்குது.
0: சரி, என்ன பாடல் தெரிவு? பாடலையே மறந்து விட்டீர்கள். சின்ன தம்பி படத்துல குயில புடிச்சு கேட்டீங்க.
1: குயில புடிச்சு மயில ஆட வச்சு,
0: குயில புடிச்சு மயில ஆட வச்சிருங்க. நல்லா இருக்குது பாட்டு.
1: நல்லா தான் இருக்கு. நான் எழுத கதை எழுத விட்டுட்டேன், பாட்டு எழுத விட்டுட்டேன். அதெல்லாம் இந்த பாட்டு பிழைச்சி போச்சு.
0: சரி, ஏதோ உங்கள் தெரிவில் பாடல் அடிக்கிறது கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி.
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாட்டோட SP பாலசுப்ரமணியம்.

0: கழக நேரம் 7:47 நேரங்கள் கேட்டுக்கொண்டு பதிவு சிஎம்ஆர் தமிழச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேரம் சந்திக்கலாம். வணக்கம்
1: இருக்கிறோம்
0: கண்ணன், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: என்ன
0: பாடல் தெரிவிக்கின்ற
1: பாடல்? அந்த காதலில் விழுந்து என் திரைப்படத்தில் நாக்குமுக நாக்குமுக இந்த பாட்டு.
0: நீங்களும் காதலில் விழுந்திருக்கிறீர்கள்.
1: படம் தான் அப்படி இல்லை,
0: படம் தான் அப்படி, நீங்கள் அப்படி இல்லை. சரி, இதோ உங்கள் தெரிவில் பாடல் ஒடிக்கிறது கேட்டு மங்களுங்கள் கண்ணன், மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, மீண்டும் சந்திப்போம். நன்றி,
0: வணக்கம். பாடலோடு சின்ன பொண்ணு நகுலன்.

வச்சு ஓலை குடிசை நிக்குது, நட்டாங்கல்ல போட்டு வச்சு நாத்தாங்காலு இருக்குது. அச்சோ மூணு போகம் ஒரு போகம் ஆச்சுடா, காய வச்ச நெல்லு இப்போ கடத்தருவே போச்சுடா, நட்டு வச்ச நாத்து இப்போ கருவாடா ஆச்சுடா, அரவயிறு காவ

0: கலைக நேரம் 7:51 நேர்கள் கேட்டுக்கொண்டு பதிவு செய்யமார் தமிழ் 24 மணி நேர தமிழ் ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்றார் தன்னையர். வணக்கம். நலமாக இருக்கிறோம் புருஷோத்தமன், நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நான் கேட்க போற பாடல் வந்து கோவலன் திரைப்படத்துல இருந்து செவ்வந்தி பூ எடுத்தேன். இந்த ஊர்ல வந்து நிறைய செவ்வந்தி ரோஜா வச்சிருந்தான் இப்ப அந்த ஞாபகம் வந்துட்டேன். அந்த காட்சி அந்த பாடலை கேட்பவன்
0: அதை ஞாபகமாக இந்த பாடல் அந்த ஞாபகமாக இந்த பாடல்
1: இந்த ஞாபகம் சமரக்கணி வைக்கலாம் தான் இங்கே.
0: நன்றி வணக்கம். பாடலோடு உன்னிமே நன்னு பி சுசீலா.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 Finch Avenue East, Unit G03, 416-284-7000, 416-284-7000.
3: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 தேதி முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸ் பெறுங்கள். மார்க்மன் ஸ்டீல் செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262.
4: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
5: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தாய் சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிகா மண்டலாம் பாக்குறோம். டீன் கலி
4: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குற? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
6: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
7: 905-270-8800.
6: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
8: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
0: இல்லடா.
8: ஹலோ, காசு வந்ததாடா?
0: இன்னும் வரல காசு.
8: காசு வந்துச்சா?
0: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
9: What's happening? So sad.
10: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.